0: ஹிந்தி ரீமிக்ஸ் ரீமேக்
1: வசர விசயாத்துக்கு விசுவாசனியத்துவ சமக ரசையை சம்பிரதாயை எக்கட்டு முசுக்கோட்ட லோகட்டம் ரசை விதின சுசிகோ பேக்கர்ஸ் தன் ரசவத் ஆஹார பான கேட்டரிங் சேவாவை சமக விமசீம் 0744 45 எக்கசிய அனுப்பா.

0: மந்தாரம் ரே வித் தரங்கா அலுத்தன கடும மிளக் கசாகல கிரீன் சூப்பர் வித்தின் ஹிதா கண்ண பெரி அடும மிளகட்ட தென் பாண்ட ரசாக் ஒபத் அது மேவித் வினச வட்டா கண்ண ஷாகா மாத்தலே அதுருகிரிய முல்லேரியாவ நாரம்மல கனே முல்ல கம்போல கசாகல கிரீன் சூப்பர் கசாகல சமூக வியாபாரே வித்தின்
1: ஆராந்திக டெங்கு மதுவான்கின் ஆரக்ஷாவட்ட பெங்கிரி அடங்கு சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே சியட சியக் ஸ்வாபாவிகாய் சமட ஹிதகராய் சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே மதுருவான் பலவாஹரண விசேஷஜ்ஞா